0: د هر څه څخه مخکې د رادیو ټولو درنو اوریدونکو ته سلامونه وړاندې کوم. هیله ده چې تاسو ټول
1: Bonjour, je salue les auditeurs de la radio et j'espère que vous allez tous bien. Je m'appelle Aïcha Sana, j'ai 14 ans, je suis originaire de la province de l'Arman et je suis heureuse de participer aujourd'hui à cette interview avec vous.
0: د طالبانو تر راتلو مخکې زما ورځنی ژوند ډېر ښه و، ځکه چې زه هره ورځ مکتب ته تلم، خپلې زده کړې مې په ډېرې علاقې او شوق سره تعقیبولې.
1: Avant l'arrivée des talibans, ma vie était très bonne. J'allais à l'école et je poursuivais mes études avec beaucoup d'intérêt et d'enthousiasme.